ஜலிங் பிரகாசங்க மெத்தோ சுபாசங்க அஜ்வஸ்வரூபங்க மெத்தோ பூத கமெத்தோ பசாங்க ஆத்தம் பிரபாங்க ஜலங்க மெத்தோ பாங்க மத பாரிஷாந்த பிரசாத் முன்மான பிரணாம குணகன் மதாம ஹர்பரிய காஞ்சு ஹர்னர் பரபாஞ்சு அன்கன் பிரணாம முன்மன் சலாம ஹர்னரிய காண்டு பர்ணரிய மாண்டு அன்பவனாசு முன்மன் பிரகாஷு குணகன் பிரணாம ஜல்தல மதாம அன்சஜியாங்க ஆசன அப்பாங்க உபமா பார்கத்மி துதார் ஜல்தல மாண்டு திஸ்பிஸ் அப்பாண்டு ஜல்தல மகாந்த் திஸ்பிஸ் பியந்த் அனுபவனாசு திரத்தர்தராசு அஜன்பாவை கசதாஹு ஓங்காரியாது கதனியநாது கலகண்ட கியாலு குருபர காலு கர்கர பரணாம ஜஜரணு நாமயான்சி காத்து அஜிஜினபாத் ஆனஜஞ்சு காத்து அந்தரஞ்சு பாத்து அண்டொட்டு பண்டாரி அண்டாட்ட பாரி அடீட் தர்ம அது டீட் கர்ம அண் பிரணனந்து தாத்தா மகந்த் ஹர்பூல் மனாசாந்த் தவ் பிரசாத் கருணாலய ஹர் கல்ய ஹை கலகண்டன மய மண்டன ஹை ஜெகதீஸ்வர ஹை பரமேஸ்வர ஹை கல காரண ஹை சர்வாரண ஹை திரதிக தரண ஹை ஜக கீ கரண ஹை மனமான்ய ஹை ஜக ஜன ஹை சர்வங் பர ஹை சர்வங் கர ஹை சர்வபாச ஹை சர்வநாச ஹை கருணா கர ஹை விஸ்வம் பர ஹை சர்வேஸ்வர ஹை ஜெகதீஸ்வர ஹை பிரம்மாண்ட ஹை கலகண்ட ஹை பரதே பர ஹை கருணா கர ஹை ஜப ஜப தப தப ஹை கிருதா கிருதா மிருத மிருத ஹை அமிர்த அமிர்த அகிருத்த அகிருத்த அமிர்த அமிர்த கருண அகிருத்த அகிருத்த தரணி திரத ஹை அமிர்தேஸ்வர பரமேஸ்வர அகிருத்த அகிருத்த அமிர்த அமிர்த ஜப அகிருத்த அமிர்த அமிர்த நரநாயக கலகாயக விஸ்வம்பர கருணாலய நிருபநாயக சர்வபாயக பகுபஞ்சன அரகஞ்சன ஹை ஹரியபதாபன ஹை ஜப ஜாபன ஹை அகலங்கிருத ஹை சர்வாகிருத ஹை கர்தா கர ஹை ஹர்தா ஹர ஹை பரமாத்ம சர்வாத்ம ஹை ஆத்ம வாச ஹை ஜஸ் கே ஜாஸ் ஹை பிஜங் பிரயாத் சந்த் நமோ சூர சூர்ஜே நமோ சந்திர சந்திரே நமோ ராஜ ராஜே நமோ இந்திரேந்திரே நமோ அந்தகாரி நமோ தேஜ் தேஜே நமோ பிருந்த பிருந்தே நமோ பீஜ் பீஜே நமோ ராஜ சிங் தாம சிங் சாந்த ரூபே நமோ பிரம தத்தங் தத்தங் சுரூபே நமோ ஜோ ஜோகே நமோ ஜான ஜானே நமோ மந்திர மந்திரி நமோ தியான தியானே நமோ ஜுத் ஜுத்தே நமோ ஜான ஜானே நமோ போஜ போஜே நமோ பான பானே நமோ கலஹ கர்த்தா நமோ சாந்த ரூபே நமோ இந்திரேந்திரே நாதங் பபூதே கலங்கார ரூபே அலங்கார அலங்கே நமோ ஆசாசே நமோ பாங்க பங்கே பங்கீ சுரூபே அனங்கிய நாமேதர பங்கீதர காலே அனங்கிய காமே கஸ்ரீ சம்பு அஜய லய பய பய பூவ ஜுவநாச காசு கஞ்ச பஞ்ச லக பாக்கு அகால் தயால லீக பேக நாம காம காட நாதி பிரமாதே அஜோ நியமோ நீ நராகி நரங்கே நருப்பு நரேக்கே கர்மங்க பர்மங்க கஞ்ச லேக்கே புஜாங்க பிரயாத் சாந்த நமாசுல பிரணாமே சுமாசுல பிரணாசே கஞ்சல நாமே சுமாசுல நிவாசே காமங் பபூத்தே சுமாசுல சுரூபே கோ கர்மங் பிரணாசி சுதர்மங் பபூத்தே சதா சச்சிதானந்த சத்ரங் பிரணாசி கிரீமுலகிருந்தாசுமா துணவாசி அஜாயபூத்தே விஜயபகனி மே ஹரியங்கரி அங்கிரீமரஹி மே சதர்ஜகர்வர்த்தி சதர்ஜகர்பூத்தே சுயம் பகு சுபங் சர்வதா சர்வஜுக்தே துகாலங் பிரணாசி தயாலங் சுரூபே சதாங்க சங்கே அபங்கம் விபூத்தே சதர்ஜகர் வரதி சதர்ஜகர் புகுதே சுயம் பவ சுபங் சர்வதா சர்வஜுகுதே துகாலங் பிரணாசி தயாலங் சுரூபே சதாங்க சங்கே அபங்கங் விபூதே சத்நாம் ஸ்ரீ வாஹிகுரு சாஹிப் ஜியோ தவ் பிரசாத் சுவையே கோ ஓங்கார் சத்குரு பிரசாத் தவ் பிரசாத் சுவையே பாதசாஹி தசமி ਸਰਾਵਕ ਸੁਧ ਸਮੂਹ ਸਧਾਨ ਕੇ ਦੇਖ ਪ੍ਰਯੋਗ ਕਰ ਜੋ ਜਤੀ ਕੇ ਸੂਰ ਸੁਰਾਰਦਨ ਸੁਧ ਸਦਾ ਦੇਖ ਸੰਤ ਸਮੂਹ ਨੇਕ ਮਤੀ ਕੇ ਸਾਰੇ ਹੀ ਦੇਸ਼ ਕੋ ਦੇਖ ਰਹੇ ਹੋ ਮਤ ਕੋ ਨ ਦੇਖਿਤ ਪ੍ਰਾਨ ਪਤੀ ਕੇ ਸ੍ਰੀ ਭਗਵਾਨ ਕੀ ਭਾਈ ਕਿਰਪਾ ਹੂੰ ਤੇ ਕਰਤੀ ਬਿਨੇ ਕਰਤੀ ਕੇ ਮਾਤੇ ਮਤੰਗ ਜਰ ਜਰ ਸੰਗ ਅਨੂਪੋ ਤੰਗ ਸੁਰੰਗ ਸਵਾਰੀ ਕੋਟ ਦੁਰੰਗ ਗੁਰੰਗ ਸਿਕੁਰ ਦੇ ਪਾਉਣ ਕੇ ਕੌਣ ਕੋ ਜਾਤ ਨਿਵਾਰੀ ਭਾਰੀ ਪਜਾਨ ਕੇ ਪਹੁ ਪਲੀ ਵਿਦ ਨਿਆਵਸੀ ਨਾ ਜਾਤ ਵਿਚਾਰੇ ਤੇ ਪਏ ਤੋ ਕਾਮ ਪੈ ਪੂ ਪਤ ਅੰਤ ਕੋ ਨਾ ਗਈ ਪਾਏ ਪਦਾਰੀ ਜੀਤ ਫਿਰੈ ਸਭ ਦੇ ਸੁਦਸਾਨ ਕੋ ਬਾਜਤ ਢੋਲ ਮਰਦੰਗ ਨਿੰਗਾਰੀ ਗੁੰਜਤ ਗੁੜ ਗਜਾਨ ਕੇ ਸੁੰਦਰ ਹਿੰਸਤ ਹੈ ਜਰਾਜ ਹਜਾਰੇ ਭੂਤ ਭਗਵਾਨ ਕੇ ਭੂਪਤ ਕੌਣ ਕਨੇ ਨਹੀਂ ਜਾਤ ਵਿਚਾਰੇ ਸਰੀ ਪਾਤ ਸਰੀ ਭਗਵਾਨ ਭਜੇ ਬਨ ਅੰਤ ਕੋ ਅੰਤ ਕੇ ਧਾਮ ਸੁਧਾਰੀ ਤੀਰਥ ਨਾਨ ਉਦੈ ਦਮਦਾਨ ਸੁਸੰਜਮ ਨੇਮ ਅਨੇਕ ਵਸੇਖੈ ਵੇਦ ਪੁਰਾਣਕ ਦੇਵ ਕੁਰਾਣ ਜਮੀਨ ਜਵਾਨ ਸੁਵਾਨਕ ਪੇਖੈ
ਔਣ ਆਹਾਰ ਜਤੀ ਅਧਾਰ ਸਭ ਸਭ ਚਾਰ ਹਜ਼ਾਰ ਕੇ ਦੇਖਾਏ ਸ੍ਰੀ ਭਗਵਾਨ ਭਜ ਬਿਨ ਭੂਪਤ ਏਕ ਰਤੀ ਬਿਨ ਏਕ ਨਾ ਲਿਖਾਏ ਸੁਧ ਸੁਭਾ ਦੁਰੰਤ ਦਵਾਸ ਸਾਸ ਨਾਦੁਰ ਜਾਨ ਦਲੈਂਗੇ ਪਾਰੀ ਕਮਾਨ ਪਰਿਮਾਨ ਵੈ ਕਰ ਪਰਵ ਦੁਬੰਖਾ ਦੇ ਨਹਾਲੈਂਗੇ ਤੋਰ ਹਰੀਨ ਮਰੋਰਮ ਵਾਸਨੇ ਮਾਧਿਮ ਦੰਗਨ ਮਾਨ ਮਲੈਂਗੇ ਸ੍ਰੀ ਬਦ ਸ੍ਰੀ ਭਗਵਾਨ ਕਿਰਪਾ ਬੈ ਨੂੰ ਤਿਆਗ ਜਹਾਨ ਨਿਧਾਨ ਚਲੈਂਗੇ ਵੀਰ ਪਾਰ ਵੱਡੇ ਪਰਿਆਰ ਵਿਚਾਰੇ ਸਰ ਗੀਤਾਰ ਬਸ਼ਈਆ ਦੋਰਤ ਦੇ ਸਮਲਿੰਦ ਮਵਾਸਨ ਮਾਤੇ ਮਿਲੰਗ ਮਾਤੇ ਜਾਨ ਕੇ ਮਾਨ ਮਲਈਆ ਗੜ ਗੜਾਂਕ ਤੋੜਨ ਹਰ ਸੁਭਤ ਨੀ ਜਗ ਚਾਰ ਲਵਈਆ ਸਾਹਿਬ ਸ੍ਰੀ ਸਭ ਕੋ ਸਰਨਾਇਕ ਜਾਜ ਗਣੇਕ ਸੇਕ ਦਵਈਆ ਦਾਨਵ ਦੇਵ ਨੰਦਨ ਸਾਜਰ ਭੂਤ ਭਵਿੱਖ ਭਗਵਾਨ ਜਪੈਂਗੇ ਜੀਵ ਜਿਦੇ ਜਲ ਮੈਂ ਸਲ ਮੈਂ ਬਲੀ ਬਲ ਮੈਂ ਸਭ ਥਾਪ ਤਪੈਂਗੇ ਪੁਨ ਪਰਦਾ ਪੁਨ ਬਾਟ ਜੈਤ ਦੋਨ ਬਾਪਨ ਕੇ ਬਹੁ ਪੰਜ ਖਪੈਂਗੇ ਸਾਧ ਸਮੂਹ ਪ੍ਰਸੰਨ ਫਿਰੈ ਜਗ ਸਦਰ ਸਭੈਬ ਲੋਕ ਚਪੈਂਗੇ ਮਾਨ ਵੇਂਦਰ ਗਜਿੰਦਰ ਨਰਾਤ ਭੋਜੰਤਰ ਲੋਕ ਰਾਜ ਕਰੇਂਗੇ ਕੋਟ ਇਸ਼ਨਾਨ ਗਜਾ ਦਿਕ ਦਾਨ ਅਨੇਕ ਸਵੰਬਰ ਸਾਜ ਭਰੈਂਗੇ ਬ੍ਰਹਮ ਮਹੇਸ਼ਰ ਬਿਸ਼ਨ ਸਜੀ ਪਾਤ ਅੰਤ ਫਸੇ ਸੰਭਾਸ ਭਰੈਂਗੇ ਜੇ ਨਾਰ ਸ੍ਰੀ ਪਦ ਕੇ ਪ੍ਰਸੈ ਪਗ ਤੇ ਨਾਰ ਫੇਰ ਨਾ ਦੇ ਤਰੈਂਗੇ ਕਹਾਂ ਪਇਓ ਜੋ ਦੋ ਲੋਚਨ ਮੂੰਦ ਕੇ ਬੈਠੋ ਭਗਤਾਨ ਲਗਾਇਓ।